ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Shri Gurubhyo Namah. Om Shivabhyam Namah. Shrikanthacharyaihi Kritam Brahmasutra Bhashyam Arabhyate. Om Namoham Padarthaya Lokanam Siddhi Hetave Sachidananda Rupaya Shivaya Paramatmane. Iti Mangala Shloka. Patantu Ekvaram. ஓம் நமோஹம் பதார்த்தாய.
3: ஓம் நமோஹம் பதார்த்தாய.
2: லோகானாம் சித்தி ஹேதவே.
3: லோகானாம் சித்தி ஹேதவே.
2: சச்சிதானந்த ரூபாய.
3: சச்சிதானந்த ரூபாய.
2: சிவாய பரமாத்மனே.
3: சிவாய பரமாத்மனே.
2: இதி அத்ர சிவார்க்கமணி தீபிகா இதி ஸ்ரீமத்பிஹி அப்பய தீக்ஷிதேந்திரைஹி கிருதம் வியாக்யானம். தஸ்ய வியாக்யானஸ்ய அர்த்த நிரூபணம் இதானீம் ந க்ரியதே, கேவலம் அபேக்ஷிதாம்ஷஹ ததஹ சங்க்ரிஹ்யதே தாவதேவ. அத்த சம்ஸ்கிருதம் தமிழ் பாஷாஞ்ச மிஸ்ரீகிருத்ய கிஞ்சித் மயா பாடஹ பிரஸ்தோதவியா இதி சிந்தியதே. யேன சம்ஸ்கிருதே ததா ஏஷாம் கதிர் நாஸ்தி தேஷாம் அபி அர்த்தபோதோ பவேத் இதி. அஹம் பதார்த்தாயான்னு இருக்கு இந்த ஸ்லோகத்தில். ஓம் நம அஹம் பதார்த்தாய, அங்கதான் ஒரு விசேஷம் சொல்லணும். ஏன்னா மற்றபடி எல்லாம் லோகானாம் சித்தி ஹேதவே சச்சிதானந்த ரூபாய பரமாத்மனே சிவாய நம அதெல்லாம் சாதாரணமாக தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதில் என்ன விசேஷம் சொல்கிறாருன்னா, இது இவர் வந்து ஸ்ரீகண்டாச்சாரியர் தஹரோபாசகர்னு சொல்றார். தஹரோபாசனம் இது கிஞ்சித் உபாசனம், தஹர வித்யா தஹரோபாசனம் இது இத்தியாதி சப்தேன உச்சியமானம் ஏகம் உபாசனம் அஸ்தி. ததக்ரே தஹராதிகரணம் இது அதிகரணமேவ அஸ்தி, அந்த அதிகரணத்தில் வரும் தஹரோபாசனம். தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாஷ இத்தியாதி வாக்கியன சாந்தோக்கியோபனிஷதி. சாந்தோக்கியோபனிஷத்தில் இருக்கு, பிருஹதாரண்யத்திலையும் இருக்கு, இங்க வந்து தைத்திரியத்துல இருக்கிறத ஞாபகம் வச்சுண்டா இவர் எழுதுறாருன்னு சொல்றார். இவர் எழுதுறார் இதம் பட்டாமி கிஞ்சித் வியாக்கியானம். பகவத் பாதராயண பிரதி பிரணீத பிரம்மசூத்திர நிகுரும்ப ரூபஸ்ய வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய லோகானுஜிகிருக்ஷய பாஷ்யம் நிர்மித்சுராச்சாரிய நிரந்தர சிவத்தியான நிர்தூத நிகிலாந்தராய நிகிலாந்தராயோபி சிஷ்டாச்சார பரிபாலனார்த்தம் வியாச்சிக்யாசித சாஸ்திர பிரதிபாத்தியாம் பராம் தேவதாம் நமஸ்கரோதி ஓம் நம இதி. புரியுறது இல்லையா? பகவத் பாதராயண பிரணீத பிரம்மசூத்திர நிகுரும்ப ரூபஸ்ய பிரம்மசூத்திராணி. நிகுரும்பம் நாம சமூகாய் தர்த்த நிகுரும்பம் நபும்சகலிங்க சப்த. பகவதா பாதராயணேன வியாசேன பிரணீதானி பிரம்மசூத்திராணி ஏதேஷாம் சூத்திராணாம் சமூக ஏவ வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்றோம். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம், இப்ப மீமாம்சா சாஸ்திரம் தனி இருக்க கேட்டா இதுவும் மீமாம்சை தான், உத்தர மீமாம்சா. வாக்கிய தாத்பரிய விசாரா உபனிஷத் வாக்கியானாம் தாத்பரிய விசாரா, வாக்கியானாம் தாத்பரிய விசாரா மீமாம்சா இத்துச்சது. அது வந்து பிரசித்தமா நம்ம மீமாம்சான்னு மட்டும் சொல்லும்பொழுது பூர்வ மீமாம்சை கிரகிக்கிறோம். அது கர்ம காண்டத்தில் இருக்கிற வாக்கியங்களுடைய தாத்பரிய விசாரம், இது பிரம்ம காண்டத்தில் இருக்கிற வாக்கியங்களுடைய தாத்பரிய விசாரம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ரெண்டுமே மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லுவோம். அதனால அந்த பூர்வ மீமாம்சையை வியாவர்த்தனம் பண்றதுக்கு வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்யான்னு போட்டிருக்காரு. சாஸ்திரஸ்ய அது என்ன, இந்த பாதராயண பிரணீத பிரம்மசூத்திராண்யேவ அஸ்ய லோக அனுஜிகிருக்ஷயா அனுகிரகீதும் இச்சையா அனுகிரகீதும் இச்சையா பாஷ்யம் நிர்மித்சுஹு நிர்மாதும் இச்சுஹு ஆச்சாரியா நிரந்தர சிவத்தியான நிர்தூத நிகிலாந்தராய. அந்தராயோ நாம விக்னஹ. நிரந்தர சிவத்தியானேன நிர்தூத நிகிலாந்தராய, எல்லா விக்னங்களும் சர்வேஷாம் விக்னாஹ சர்வே விக்னாஹ தேஷாம் பிரணஷ்டாச்சேதபி தரி விக்ன விகாதார்த்தம் மங்களம் ஆச்சரத்தை அபேட்சதே. அது எழுத்து சொல்றார் விக்ன விகாதாய, விக்ன சம்பாவனையே கிடையாது அவருக்கு. என்ன நிரந்தர, ஆமா அதான் நிரந்தர சிவத்தியான நிர்தூத நிகிலாந்தராய அபி तर्हि किमर्थं मङ्गलमाचरति इत्युक्ते शिष्टाचारपरिपालनार्थं व्याचिख्यासितशास्त्रप्रतिपाद्यां परां देवतां नमस्करोति ओं नम इति. இப்பதான் சொல்றார், தஹரவித்யாநிஷ்டஹ அயம் ஆச்சாரியஹ. தஹரவித்யா, தஹரவித்யாயாம் ஸ்திதஹ அயம் ஆச்சாரியஹ. அதஏவ தஸ்யாம் ரூபசமர்ப்பகம் ரதம் சத்யம் பரம் ப்ரஹ்மேதி மந்திரம் இஹ பாஷ்யே புனப்புனராதராதிசயாத் வியாக்யாஸ்யதி. இப்ப இவர் வந்த தஹரவித்யா உபாசக, தஹரநிஷ்டஹ, தஹரவித்யாநிஷ்டான்னு எப்படி தெரியறதுன்னா, அது ஒரு இதிகாசமா தெரிஞ்சுக்கலாம். பழைய காலத்துல சொல்றது அவரு தஹரவித்யோடு தான் இருந்திருக்காருன்னு சொல்லுவார் இல்லையா. அது மட்டும் இல்ல, அதுக்கு நிறைய சூச்சகங்கள் இருக்கு. ரிதம் சத்தியம் பரம் பிரம்மான் மந்திரம், இந்த மந்திரம் தஹரோபாசனைக்கு அங்கம், அங்கமா வச்சிருக்கு. அந்த மந்திரத்தை புனப்புன ஆதிராதிசயாத் வியாக்கியாசியதி இந்த கிரந்தத்துல. காமாத்யதிகரணேச்ச ஸ்வயம் தஹரவித்யா பிரியத்வாத் சர்வாசு பரவித்யாசு தஹரவித்யா உத்கிருஷ்டா இது வக்ஷதி. காமாத்யதிகரணம் ஒரு அதிகரணம் வரும், அங்க கண்டதா தே வதந்தி தஹரவித்யா சர்வாபேட்சியா உத்கிருஷ்டா இது. அது ஒரு ஸ்துதி, ஸ்துதி பண்றதுக்கு சொல்றார். சர்வாபி வித்யா உத்கிருஷ்டா ஏவா, பரந்து ஸ்வேன எத எத் சம்சாத்தியதே தத்ர சர்வேஷாம் ஆதர விசேஷோ பவதி. தர்ஹி ஆதர விசேஷ சூச்சனார்த்தம் ஸ்துதிங் கிருதவந்தஹ ஆச்சாரியஹ, தேன ஜ்ஞாயதே ஏதே தஹர வித்யா நிஷ்டாஹ இதி. அதஹ ஸ்வசாகாம்நாத தஹர வித்யாயாம் விசேஷ்ய நிர்தேசகேன பதேன ஸ்வோபாஸ்யம் நமஸ்காரியம் நிர்திஷதி பரமாத்மனஹ இதி. ஸ்வசாக, இப்ப பல சாகையில தஹர வித்ய சொல்லப்பட்டிருக்கும். சாந்தோக்கியம் இருக்கு, அது சாமவேத சாக. பிருஹதாரண்யகம் இருக்கு. இப்ப பல இடத்துல இருந்தாலும் ஸ்வசாகாயாம் யா வித்யா ஆமநாதா தத்ர அதிக ஆதரவு பவதி கலு. தரி ஏதேஷாம் ஸ்வசாகா கா பவதி இத்யுக்தே தைத்திரிய சாகா. அத தஸ்யாம் தைத்திரிய சாகாயாம் தஹர வித்யா பிரதிபாதகம் யத் வாக்கியம் தத்ர விசேஷ்ய நிர்தேசகம் யத் பதம் தத் பதம் பவதி பரமாத்மா இது பதம். தத் பதம் ஸ்வீகிருத்திய மங்கள ஸ்லோகம் கரோதி. இவ்வளவு விசேஷங்கள் நமக்கு அப்படியே ஸ்லோகம் பார்த்தா தெரியாது. நமோஹம் பதார்த்தாய, ஓம் நமோஹம் பதார்த்தாய லோகானாம் சித்தி ஹேதவே சச்சிதானந்த ரூபாய சிவாய பரமாத்மனேன்னு போட்டிருக்காரு இல்லையா. ஏன்னா சிவபதம் ஈஸ்வர விஷயத்தையா வியாவர்த்தகம் பதம், பரமாத்ம பதம் ததா வியாவர்த்தகம் நஸ்யாத் கதாச்சத். பரந்து சிவபதம் வர்த்ததே சது விசேஷத்துவேன ஸ்தாபனியம் ஆசீத், பரந்து தது விசேஷணத்துவேன ஸ்தாபிதம், பரமாத்ம பதம் விசேஷத்துவேன ஸ்தாபிதம். அதுக்கு என்ன ஒரு காரணம், ஏதாவது காரணம் இருக்கா யோசிச்சு எழுதியிருக்கார். இப்படிதான் காரணம் சொல்லலாம். ஸ்வசாகாம்நாத தஹர வித்யாயாம் விசேஷ்ய நிர்தேசகேன பதேன. அத்த கிம் பவதி, உபாசனா விதாயகேஷு வாக்கியேஷு உபாஸ்ய தேவதாயாஹ அநேகானி விசேஷணானி உக்தானி பவந்தி, தானி விசேஷணானி ஏன க்ரமேண உக்தானி தேன க்ரமேண சா தேவதா தத்ர உபாஸ்யா பவதி இத்தேவ. தத்ர விசேஷ்யம் விசேஷணம் சர்வம் பவதி. தாவன் மாத்திரம்னா, அதுல இன்னொரு விசேஷம், ஒரு உபனிஷத்துல ஒரு உபாசனை இருக்கும், அந்த உபாசனை இன்னொரு உபனிஷத்துலயும் இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா சமானம் இது பிரத்யபிஜா பவதி. ததேவ உபாசனம் அத்தாப்பி இதம் உக்தம் இது பிராயேண விசேஷனாதி சாமியன எதா ததேவ இதம் இது பிரத்யபிஜா பவதி. ததா கிங் கர்த்தவியம் இத்தியுக்தே குணோபசம்ஹார கர்த்தவியா. இதம் பதம் மனசி ஸ்தாபனியம். குணோபசம்ஹார பாதம் ஒரு பாதமே வரும் திருத்தியாத்தியாயத்துல. குணோபசம்ஹார பாத இது தத்ர திருத்திய பாத. தத்ர அநேகானி உபாசனா வாக்கியானி சிந்தித்தானி பிராதானியன கிம் உபயோக உபயோக சிந்தனசியா இத்யுக்தே ஏகத்ர உபாசனம் அன்ய உக்தம் உபாசனம் அன்யத்ர உபாசனம் தத்ர பின்னம் வா அபின்னம் வா இத்தியாதி விசார. எதி அபின்னம் தர்ஹி கிம் கர்த்தவியம், குணானாம் உபசங்க உபசம்ஹார உபசம்ஹாரோ நம்ம சங்கிரஹ, சங்கிரகம் பண்ணணும். ஏன்னா ஒரே உபாசனம் தானே இது. பூர்வ மீமாம்சையிலும் அப்படிதான், அக்னிஹோத்திராதிகள் சர்வசாகா பிரத்ய நியாயம் சொல்லுவோம். அது அக்னிஹோத்திராதிகள் ஒரு சாகையில் இருக்கும், இன்னொரு சாகையில் இருக்கும், சின்ன வித்தியாசங்கள் இருக்குன்னா இங்க சொல்லாத ஒரு அங்கம் அங்க இருக்குன்னா அதை எடுத்துக்கணும். எனக்கு இவ்வளவுதான் அப்படி இல்லை, சர்வம் உபசம்ஹர்த்தவியம் இத்தியஸ்தி. தத்வதேவ அத்தாபி யானி விசேஷணானி அந்நத்திர உக்தானி தானி சங்கிரஹீத்தவியானி. அஸ்து மயா குண குண இத்துக்தம் கலு ததர்த்தம் உக்தம் அத்தாபி ஆகமிஷ்யதி. ஸ்வசாகாம்நாத தஹர வித்யாயாம் விசேஷ்ய நிர்தேசகேன பதேன ஸ்வோபாஸ்யம் நமஸ்காரியம் நிர்திஷதி பரமாத்மன இதி. ஸ்ரூயதே ஹி தைத்திரியோபனிஷதி தஸ்யா ஷிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா இதி. இது எங்க இருக்கு தைத்திரியோபனிஷத்துல? ஆமா, இப்ப இந்த பிரசித்த தைத்திரியோபனிஷத்துல மூணு வல்லி இருக்கு இல்லையா, அங்கே வராது. நாராயணோபனிஷத்துல, மகாநாராயணோபனிஷத்துல வரும், அதுவும் தைத்திரிய சாகா சம்ஹிதாந்தர்கதம் ஏவா இது கிருத்துவா தைத்திரியோபனிஷத்துன்னு சொல்றார் இவரும். தைத்திரியோபனிஷத் அங்க அந்த இந்த தஹர வித்யா வர்றது. இங்க இல்ல, இந்த சீக்ஷாவல்லியிலும் பிரம்மானந்தவல்லியிலும் பிருகுவல்லியிலும் கிடையாது, அப்புறம் வரும், அங்க வரும். இது கேச்சன இப்போ ஏவஞ்ச பரமாத்மனே நம இது விசேஷம் கிருத்தம் அஸ்தி, ஓம் பரமாத்மனே நம முக்கியன்வயம் ஆயிடுத்து, பாக்கி எல்லாம் விசேஷணம். தத்திர சிவாயாதி கிமர்த்தம் வக்தவியம் இது தளகிருத்தியம் இவ பிரதர்ஷயந்தி, தளகிருத்தியம் இவா இது கிமர்த்தம் மையா உத்தம் இத்தியுக்தே, இதம் ஒன்னும் லட்சணம் ஒண்ணும் இல்லையே, லட்சணம் ஒண்ணும் இல்லையே. அப்ப ஏன் தளகிருத்தியம் சொல்லணும்னு கேட்டா, எங்கேயா இருந்தாலும் லட்சணமோ அலட்சணமோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், விசேஷணசிய வியாவர்த்தகத்துவம் வக்தவியம், ஒரு விசேஷமா இருந்தால் அது வியாவர்த்தகமா இருக்கணும். அது தத்திர கதாச்சித் சர்வேஷாம் விசேஷணானாம் வியாவர்த்தகத்துவம் ந சியாதபி, ததாபி கிம் பவதி அந்யயோக வியாவர்த்தகம் அயோக வியாவர்த்தகம் ரெண்டு விதமா இருக்கு. அது அந்யயோக வியாவர்த்தகமா வியாக்கியானம் பண்ண முடியும்னா அப்படியே பண்ணணும், அது முடியாதுன்னா அயோக வியாவர்த்தகம் இத்தியுக்தே தத் விசேஷணம் அவசியம் அஸ்தி இது தஸ்ய விசேஷணஸ்ய யோகா அவசியம் பவத்தியேவா இது உச்சதே. அயோக வியாவர்த்தக ரெண்டு விதமா வரலாம், அத்த தூ அந்யயோக வியாவர்த்தகமேவ இதம் விசேஷணம் இது குதஹ கேச்சன ச பரமாத்மா சிவாத் அன்யஹ இது கதயந்த, பரான் பிரமயந்தி தது அனுவர்த்தனேன சாதவோ மா பிரமேயுஹ பிரமீஹு இது அபிப்ரேத்த விஷிநஷ்டி சிவாய இது. அது பரமாத்ம சப்தேன கஹ தேவதா விசேஷ கிராஹ்யா இத்யுக்தே சிவ கிராஹ்யா இது அபிப்ராயேன விசேஷணம் தீயதே. தஹர வித்யோபாஸ்ய பரமாத்மா சிவ ஏவ இத்யாச்சாரியஹ சாரீரகாதிகரணே நிபுணதரம் உபபாதயிஷ்யதி, அன்யத்ர அதிகரணேஷு சிவ ஏவ கிராஹ்யோ வா அன்யஹ குதோ ந கிரஹீதும் சக்யதே இது விஷய நிரூபணம் பவிஷ்யதி. ஆயிடுத்து வர்ணவியத்யேன சித்த சிவசப்தஃ பிருஷோதராதிஹி இருக்கு. பிருஷோதராதி கணே யோஜனியா அஸ்தி, அன்யாகதிர்ன அஸ்தி இது. அத்த ஹிசி தாத்தோ சிம்மசப்த வசகாந்தௌ சிவஸ்மிருத வர்ணவியத்யேத சித்தா பஷ்யக கஷ்யபோ யதான்னு பிரசித்தமா இருக்கு. ஹிசி தாதுலிருந்து சிம்மம் வித்தியாசமா வந்திருக்கு அக்ஷரம், அந்த மாதிரி வசகாந்தௌ சிவஹான்னு வந்திருக்குன்னு. இது ஒரு விதமான விற்பத்தி. இன்னும் சொல்லலாம், ஷீ தாது இருக்கு, ஷீ தாதுலிருந்து ஏதோ வன் பிரத்யமோ ஏதோ ஒன்று இருக்கு சிவஹான்னு வரும். ததுபரி அத்த ஏதேபி லிகந்தி சமேதயதி இது வியுற்பத்தியந்தரம் தூ சிவசப்தாத் சுபவாச்சினா, சுபவாச்சியாக சிவசப்தம் இருக்கு, மங்களவாச்சியாக இருக்கு இல்லையா. ததா தத்கரோதி இது நியந்தாத் பச்சாத்யச் பிரத்யேன பச்சாத்யச், அப்ப சிவஹான்னு வரும். அந்த அச் பிரத்யம் போட்டா வித்தியாசம் ஒன்றும் கிடைக்காது, அப்படிதான் இருக்கும். அச் பிரத்யேன லபியதே. அஸ்து சிவசப்தஸ்ய வியுற்பத்தி உக்தாத்தை. அனந்தரம் இன்னும் விசேஷங்கள் இருக்கு, என்னென்ன இருக்கு, லோகானாம் சித்தி ஹேதவேன்னு இருக்கு, சச்சிதானந்த ரூபாயான்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்றார், பரமாத்ம சப்தேன ஏவம் பரமாத்ம சப்தேன தைத்திரியோபனிஷதாம்னா ததஹர வித்யோபாஸ்யதயா சிவசப்தேன தத்ரத்ய மகேஸ்வராதி சப்த பிரதர்சித பரமேஸ்வர ரூபதயா ச அவகமிதஸ்ய நமஸ்காரியஸ்ய உபனிஷதந்தராம்னா ததஹர வித்யா குணோபசம்ஹாரேண கிரியமாணம் கிரியமாண அனுசந்தான சூச்சனாய. நான் சொன்னேன் இல்லையா, உபனிஷதந்தரத்துல இன்னும் மத்த சில உபனிஷத்துல எல்லாம் இருக்கிற தஹர வித்தியும் அங்க இருக்கிற குணங்கள் எல்லாம் சேர்க்கணும். இங்க குணோபசம்ஹாரம் கிருத்துவா குணோபசம்ஹாரேன கிரியமான அனுசந்தான சூச்சனாய, கிரியமானம் அனுசந்தானம் உபாசனம் தஸ்ய சூச்சனாய உபனிஷதந்தராம்நாத தஹர வித்யா பிரகரண கதை கதைர் அர்த்தைர் விஷிநஷ்டி ஓம் இத்தியாதி. அந்யத்ர உபனிஷத்சு வித்தியமானமபி தஹர வித்யா பிரகரணே வித்தியமானாக அபி குணாஹ, அங்க இருக்கிற குணங்களும் சேர்க்கணும்னு சூச்சனை பண்றதுக்கு தத்திர வித்தியமானம் அப்படி கிஞ்சித் விசேஷணம் ஸ்தாபயதி விஷிநஷ்டி ஓம் இத்தியாதிபிஷ் சதுர்பிர் விசேஷணைஹி. ஓம் சப்தா ஓம் இது சப்தா பிரம்ம வாச்சக தஸ்ய வாச்சக பிரணவஹான யோகசூத்திரத்திலையும் இருக்கு. ஓம் இது பிரம்ம வாச்சக, ஓம் இது பிரம்மா இத்தியாதி ஸ்ருதேஹ எழுதுறார். அஸ்து இந்த தஹரோபாசனம் என்றது எஃப் புனரேதம் த்ரிமாத்திரேண ஓம் இத்தியேதேனைவாட்சரேண பரம்புருஷம் அபித்யாயித இத்தியாதர்வணோபனிஷதி தஹரோபாசனா பரபிரம்ம வாசகேன த்ரிமாத்திரேண பிரணவேன ததனுசந்தானபூர்வகம் கர்த்தவ்யா இது விதானாத் ததாம்நாத குண விசேஷ உபசம்ஹாரேண அனுசந்தானம் சூசிதம். இப்போ ஓம் நமஹான தஹரோபாசனையில ஓம் நமஹான்னு சொல்லணும்னு எங்க இருக்குன்னு அதர்வணோபனிஷத்துல எஃப் புனரேதம் த்ரிமாத்திரேண ஓமித்தேதேனைவ அக்ஷரேண பரம் புருஷம் அபித்யாயிதான் இருக்கு. இது வந்து தஹரோபாசனம் என்றதுனால அங்க ஓம் இருக்கு இல்லையா, அப்ப அதுவும் அது இங்க சேர்க்கணும்னு காமிக்கிறதுக்கு தத் சூச்சனம் கிருதம். இதப்புறம் அகம் பதார்த்தாய, அகம் பதார்த்தாய இத்தியஸ்யா, அகம் சொன்னா நம்மளே தானே நம்ம அகம் சொல்லுவோம், யஹ வக்தா சைவ அகம் சப்தஸ்ய அர்த்தம். தரி ஜீவாத்மா கிரஹீதவ்யோ பவதி, பரமாத்மனஹ ஸ்துதி காலே அகம் இது கதம் உபயுஜ்யதே இது சாமான்யதஹ சங்கா பவத்யேவ. தத்ர உச்யதே அகம் பதார்த்தாய இத்யஸ்ய ஜீவே பிரயுஜ்யமானஸ்ய அகம் பதஸ்ய, ஜீவே பிரயுஜ்யமானஸ்ய அகம் பதஸ்ய அந்தராத்மத்வேன அபரிச்சின்ன உபாசக அகம் பத அகம் உபாசகாஹம் பாவ பர்யவசானாஸ்பதத்வேன வா முக்கியார்த்த பூதாயேத்யர்த்தஹ. அகம் இத்யஸ்ய கதம் வியாக்யானம், அகம் பதார்த்தாய இத்யுக்தே த்வேதா வியாக்யானம் கர்த்தும் சக்யதே. அகம் இதி சப்தேன சாக்ஷாத் ஜீவஹ உச்யதே, பரந்து ஜீவ அந்தர்யாமி அபி உச்யதே, ஜீவஸ்ய அந்தர்யாமி பரமாத்மா பவதி பரமேஸ்வரஹ, சஹ அபி அகம் பதார்த்தேன கிரஹீதும் சக்யதே, ததபிப்ராயேண அகம் பதார்த்தாய இத்யுக்தம் இது ஏகம் வியாக்யானம். அதுவா ரெண்டாவது வியாக்யானம், அபரிச்சின்ன உபாசகாஹம் பாவ பர்யவசானாஸ்பதத்வேன வா சஹ உபாசகஸ்ய அகம்பாவ, உபாசகஸ்ய அகம்பாவம்னா என்னது, உபாசனா காலே இந்த உபாசனைகள் எல்லாமே அகம் இது கிரகணம் அகங்கிரகோபாசனம்னு இருக்கு. விசேஷமா இந்த தஹரோபாசனங்கள், தஹரோபாசனம் சாண்டில்ய வித்யா இந்த மாதிரி உபனிஷத்துல நிறைய உபாசனங்கள், ஏதேஷாம் உபாசனானாம் அகங்கிரகோபாசனம் இது நாம வர்த்ததே. அது என்ன காரணம், அகம் இது பரமாத்மா கிரகீதவியா, இது அத்வைதிகளுக்கு மட்டும் இல்ல ஜீவபிரம்ம ஐக்கியவாதினாம் பட்சே தத்ர ஆச்சரியம் நாஸ்தி பவது நாம, ஏ ஜீவபிரம்ம பேதவாதினா தைரபி தத்ர அகங்கிரஹ இது விசிஷ்ய அங்கீகிருதா வர்த்ததே. ஆத்மேதி து உபகச்சந்தி கிராஹயந்தி சானுர் அதிகரணம் நாலாவது அத்தியாயத்தில் வரும். அங்க ஏதேஷு உபாசனேஷு அகம் இது அனுசந்தானம் விவக்ஷிதம் அஸ்தி. விசிஷ்ய அத்ர இதம் அபி ஏகையா ரீத்யா சிவாத்வைதம் இது உச்சதே கலு. தத்ர கிம் பவதி சிவ சிவஸ்ய யத் சிவத்வம் அசாதாரண விசேஷாஹ தே அஸ்ய உபாசகஸ்ய ஆயாந்தி இது மோக்ஷே இது து இஷ்யதே. தரி ததர்த்தம் கிம் பவதி சயேவ அஹம் இது சிந்தனம், சஹ பின்னோ வா அபின்னோ வா பவது அஹமேவ இது சிந்தனம், சிந்தனம் கர்த்தும் சக்யதே கலு, சிந்தனேன கிம் பவதி தத்கத குணாஹ ஆயாந்தி சிவத்வம். தரி அயம் உபாசக யதா ததா நிரந்தரம் அனுசந்தானம் கரோதி தேன அனுசந்தானேன அந்த அவனுடைய அந்த உபாசகனுடைய அகம் பதார்த்தம் அந்த என்ன குறிப்பிட்ட ஒரு ஒரு வியக்தியில் நிற்காது, அது அபரிச்சினமா போயிடும். சங்கோச்சம் தியக்துவா பரிச்சேதம் பரித்தெஜ்ய அபரிச்சின்னம் ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தை அடைய போறதுன்னு அப்பேற்பட்ட அகம் பதார்த்தம் இந்த அகம் தேவதத்தா அகம் யஜ்ஞதத்தா அந்த அகம் பதார்த்தம் இல்லை, அது வந்து பிராகிருத அகம் பதார்த்தம். அந்த பிராகிருத அகம் பதார்த்தத்தை மனசுல வச்சுண்டு இவர் விசேஷணம் போடல, அது ததா நாஸ்தி. கிம் தரி கதம் லிகந்தி பசந்து அபரிச்சின்ன உபாசக அகம்பாவ பர்யவசானாஸ்பதத்வேன, இந்த உபாசனை அங்க போய் பரியவசானிக்கும், அப்படி பரியவசானிக்குமா, அதனால ததபிப்ராயேன ஆஸ்பதத்வேன வா முக்கியார்த்த பூதாயா ஏவஞ்ச முக்கியார்த்த ஏவா, இதெல்லாம் முக்கியார்த்தம் விட்டு வேற அர்த்தம் சொல்றதுன்னு நினைக்காதீங்கோ, இது முக்கியார்த்தம் தான். தத்ர விற்பத்தி விசேஷ கல்பனியா இது விசிஷ்டாத்வைதினாம் சம்பிரதாயேபி அஸ்தி அகம் சப்தஸ்ய அந்தர்யாமி பர்யந்தம் ஷரீரவாச்சக சப்தானாம் ஷரீரி பர்யந்தத்வம் ஒரு அது வாக்கியார்த்த விஷயம், அது அப்புறம் சொல்ல. முக்கியார்த்த பூதாயா இத்தர்த்த அனேன ய ஏஷோந்தர் ஹிருதயே ஆகாஷஸ்தஸ்மின் சேதே இது பிருஹதாரண்யக உபநிஷதாம் நாததஹர வித்யா பிரகரண கதே அகமே வேதம் சர்வம் சர்வோஸ்மீதி மன்யதே சோஸ்ய பரமோலோக இது வாக்கியே ஸ்ருதஸ்ய அகம் பதஸ்ய ததா மன்யமான ஜீவாந்தராத்மனி ததீய அபரிச்சின்ன அகம்பாவ பர்யவசானாஸ்பதே வா சிவே பர்யவசானாத். புரியுறதா, பிருதாரண்யத்துல இந்த தஹர வித்யா பிரகரணம் ஒரு பிரகரணம் வருது, அந்த பிரகரணத்துல அகமே வேதம் சர்வோஸ்மீதி மன்யதேன உபாசகன் உபாசக ததா மன்யதே இது சோசிய பரமோலோக இப்படி எல்லாம் ஏன் சொல்றது, சும்மா அர்த்தவாதம் இல்ல, அது ததா அனுசந்தானம் கர்த்தவியம் இது தேன உபாசகேன. இப்ப என்னாச்சுன்னா இந்த மாதிரி உபாசனங்கள் இந்த வைதிக உபனிஷத்துல சொல்லப்பட்ட உபாசனங்கள் ஒன்றும் இப்போ சம்பிரதாயத்துல இல்ல போச்சதெல்லாம், இப்ப தாந்திரிக உபாசனங்கள் தான் பாக்கி இருக்கு, வைதிக உபாசனங்கள் இப்போ இல்லைங்கிற மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா அது புஸ்தகத்துல இருக்கிறதுனால மட்டும் பண்ண முடியாது, அது ஒரு சம்பிரதாய பரம்பரை இருக்கணும், இது படிச்சு பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்னா இது விசாரம் தான் பண்ண முடியும், வாக்கியார்த்த விசாரம் பண்ணலாம், அதனாலையும் ஒரு பலம் இருக்கு. அது சும்மா இதுக்காக இல்லை, வாக்கியார்த்த விசாரேண அப்படி சோ கிம் அர்த்தசா அர்த்தஜ்ஞா அர்த்தஜ்ஞஸ்யாபி ஃபலம் பவதி இத்யுச்சதே கலு, வேதார்த்த விசாரஸ்யாபி ஃபலம் வர்த்ததே. அதஹ தாவத் வா குர்மஹ. அஹமே வேதம் சர்வோஸ்மீதி மன்யதே சோஸ்ய பரமோ லோக இதி வாக்கியே ஸ்ருதஸ்ய அஹம் பதஸ்ய ததா மன்யமான ஜீவாந்தராத்மனி, ததா மன்யமான ஜீவாந்தராத்மா பரமாத்மனி அஹம் இதி அஹங்கிரஹ, அஹங்கிரஹம் குருவன் யஹ ஜீவாத்மா தத் அந்தராத்மனி, யஹ ஜீவஹ தஸ்ய அந்தராத்மா தஸ்ய அந்தராத்மனி, அதுவா பூர்வோக்தரீத்யா ததீய அபரிச்சின்ன அஹம்பாவ பர்யவசானாஸ்பதே வா சிவே, சிவே பர்யவசானாத் ததாம்நாத குண விசேஷோபசம்ஹாரேண அனுசந்தானம் சூசிதம். இப்போ அதர்வணோபனிஷத்தில் இருக்கிற குணங்கள் எல்லாம் சேர்க்கணும் என்றது ஓம் நம ஓங்கார பிரயோகத்தினால சூச்சனம் பண்ணார். அந்த மாதிரி அகம் பதார்த்தாயான்னு சொல்றதுனால பிருகதாரண்யத்தில் இருக்கிற குணங்களும் சேர்க்கணும்னு வந்துருது இல்லையா. ததேவ தாவதேவ இத்தப்புறம் லோகானாம் சித்தி ஹேதவே இத்தியஸ்தி இத்தியஸ்ய கோர்த்தா தஹரோபக தஹரோபாசகாபிலஷித சகலலோக பிராப்தி ஹேதவே இத்தியர்த்தா இது லோகானாம் இது சாமான்யதா லோகானாம் மகாஜனானாம் இது அத்த விவக்ஷா நாஸ்தி, அது தப்புன்னு இல்லை, இருந்தாலும் சர்வேஷாம் அனுகிராக ஏவ பரமாத்மா, அதாபி விசிஷ்ய இதானி தஹரோபாசன பிரசங்கே ததனுசாரேண வியாக்கியானம் கர்த்தவியம் இது கிருத்வா லோகானாம் சித்தி ஹேதவே இத்தியஸ்ய தஹரோபாசகாபிலஷித சகலலோக பிராப்தி ஹேதவே இத்தியர்த்தான்னு வியாக்கியானம் பண்ணார். ஏதேன தத்ர பஹு வர்த்ததே யைஹ இஹ ஆத்மானம் அனுவித்ய விரஜந்தி ஏதாம்ச சத்யான் காமான் ஸ்தேஷு சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி இத்யாதி சாந்தோக்யோபனிஷதி தஹரோபாசகஸ்ய சர்வலோகாவாப்தி ஃபல சங்கீர்த்தனாத் ததாம்நாத குணவிசேஷோபசம்ஹாரேண அனுசந்தானம் சூசிதம். சாந்தோக்யத்தில் இருக்கிற குணங்களும் சேர்க்கணும் என்றது இதனால ஏதேன சூசிதம் அஸ்தி.
3: தத்ர அபேதஹ அஸ்தி த்ருஷ்டஹ இதி காரணாத் விசேஷணானாம் யோஜனம்
2: க்ரியதே. ஏவம் தஹரவித்யைவ சாபி சாந்தோக்கியத்திலையும் இருக்கு, பிருகதாரண்யத்திலையும் இருக்கு, அதர்வணோபனிஷத்திலையும் இருக்கு, தைத்திரியத்திலையும் இருக்கு, எல்லாமே சர்வம் யோஜயித்வா உபாசனம் கர்த்தவியம் இது ஆரம்பே ஏவ ஏதேன வியாக்கியானேன ஜ்ஞாயதே. அனந்தரம் கிம் அஸ்தி சச்சிதானந்த ரூபாய சத் சித் ஆனந்த பரமாத்மா சத்ரூபா சித்ரூபா ஆனந்த ரூபா இது பிரசித்தம். சத் என்ன, சத் இத்துக்தே வித்தியமானம் எஸ்ய யஹ காலத்ரயேபி அனுவர்த்ததே ஏகரூபேண சஹ சத் இத்யுச்சதே. சித் இத்யுக்தே ஞானஸ்வரூபஹ, சித் ஞானம், சிதி சஞ்ஞானே இதி தாதுஹ, சித் நம ஞானம், ஆனந்தஸ்து பிரசித்தஹ ஆனந்த ரூபாய இத்யாதிகம் அஸ்தி சச்சிதானந்த ரூபாய. தத்ர கிஞ்சித் வியாக்யானம் அஸ்தி வா.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ஆர்கே ஸ்ரீகண்டன் அவர்கள். ஓம் நமச்சிவாயா.

சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் மதுரை சோமு அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமசிவாய்.
1: ஓம் நமசிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Laya Karo Bhagavan Shankar, presented by Maragadamani. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

தர்ப்பயத மாவாசம் நே தர்ப்பயத தர்ப்பயத மாத்மானம் நே தர்ப்பயத தர்ப்பயத மா பிரஜாம் மே தர்ப்பயத தர்ப்பயத மா கிரகான் மே தர்ப்பயத தர்ப்பயத மா பசூன் மே தர்ப்பயத

ஆஹாம் தைத்திரிய சம்ஹிதா ஆஃப் த கிருஷ்ண யஜுர்வேதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 8th சாப்டர் 6th வர்ஸ் கிருத்திவாசா இட் எண்ட்ஸ் வித் கிருத்திவாசா மீன்ஸ் த ஒன் ஹூ இஸ் கவர்ட் வித் த ஸ்கின் அண்ட் வித் திஸ் தேர் இஸ் அன் உபபிரமணம் இந்த லிங்க புராணம் அண்ட் சிவமகாபுராணம் ஆஃப்டர் ஷரபா டெஸ்ட்ராய்ஸ் த அகங்காரா ஆஃப் நரசிம்மா இட் இஸ் டிஸ்கிரைப் தட் நிருசிம்ஹ கிருத்திவசன He pulls the skin of Narasimha and wears that as a garment. Nrisimha Kritti Vasana. Linga Mahapuranam, 1st Canto, 96th Chapter, 115th Verse. Shiva Mahapurana, Shatarudra Samhita. 12th Chapter, 36th Verse talks about this. So that's the Kritti Vasa told in the Vedas, the one who is covered with the skin. And it can also be interpreted as covered with the skin of tiger or elephant or... deer or man lion because all four stories everything has a story we can get into that later so that's about it so like charmi means one who is covered with a skin it can be interpreted in four ways but this actually charmi aligns with krittivasaha in the vedas and supporting fact is present also in the shiva linga purana talking about nrisimha krittivasana the one who is wearing the skin of Narasimha as your garment after destroying the ahankara of Narasimha like that he destroyed the ahankara of Gajasura and then likewise a deer and also a tiger that's why he's called as Vyagra Charmam Bharadara Dvipa Charmam Bharadara even Kurma Puranam 1st canto 25th chapter 53rd verse talks about when Mahadeva

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Shri Gurubhyo Namah. Om Shivabhyam Namah. Shri Kanthacharyaihi Kritam Brahmasutra Bhashyam Arabhyate. Om Namoham Padarthaya Lokanam Siddhi Hetave Sachidananda Rupaya Shivaya Paramatmane. Iti Mangala Shloka. Patantu Ekvaram. ஓம் நமோஹம் பதார்த்தாய.
3: ஓம் நமோஹம் பதார்த்தாய.
2: லோகானாம் சித்தி ஹேதவே.
3: லோகானாம் சித்தி ஹேதவே.
2: சச்சிதானந்த ரூபாய.
3: சச்சிதானந்த ரூபாய.
2: சிவாய பரமாத்மனே.
3: சிவாய பரமாத்மனே.
2: இதி அத்ர சிவார்க்கமணி தீபிகா இதி ஸ்ரீமத்பிஹி அப்பய தீக்ஷிதேந்திரைஹி கிருதம் வியாக்யானம். தஸ்ய வியாக்யானஸ்ய அர்த்த நிரூபணம் இதானீம் ந க்ரியதே, கேவலம் அபேக்ஷிதாம்ஷஹ ததஹ சங்க்ரிஹ்யதே தாவதேவ. அத்த சம்ஸ்கிருதம் தமிழ் பாஷாஞ்ச மிஸ்ரீகிருத்ய கிஞ்சித் மயா பாடஹ பிரஸ்தோதவியஹ இதி சிந்தியதே, யேன சம்ஸ்கிருதே ததா ஏஷாம் கதிர் நாஸ்தி தேஷாம் அபி அர்த்தபோதோ பவேத் இதி. அஹம் பதார்த்தாயான்னு இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஓம் நம அஹம் பதார்த்தாய, அங்கதான் ஒரு விசேஷம் சொல்லணும். ஏன்னா மற்றபடி எல்லாம் லோகானாம் சித்தி ஹேதவே சச்சிதானந்த ரூபாய பரமாத்மனே சிவாய நம அதெல்லாம் சாதாரணமாக தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுல என்ன விசேஷம் சொல்றாருன்னா, இது இவர் வந்து ஸ்ரீகண்டாச்சாரியர் தஹரோபாசகர்னு சொல்றார். தஹரோபாசனம் இது கிஞ்சித் உபாசனம், தஹர வித்யா தஹரோபாசனம் இது இத்தியாதி சப்தேன உச்சியமானம் ஏகம் உபாசனம் அஸ்தி. தது அக்ரே தஹராதிகரணம் இது அதிகரணமே அஸ்தி, அந்த அதிகரணத்தில் வரும் தஹரோபாசனம். தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாஷ இத்தியாதி வாக்கியன சாந்தோக்கியோபனிஷதி. சாந்தோக்கியோபனிஷத்தில் இருக்கு, பிருஹதாரண்யத்திலையும் இருக்கு, இங்க வந்து தைத்திரியத்துல இருக்கிறத ஞாபகம் வச்சுண்டா இவர் எழுதுறாருன்னு சொல்றார். இவர் எடுக்கிறார் இதம் பட்டாமி கிஞ்சித் வியாக்கியானம். பகவத் பாதராயண பிரதி பிரணீத பிரம்மசூத்திர நிகுரும்ப ரூபஸ்ய வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்ய லோகானுஜிகிருக்ஷய பாஷ்யம் நிர்மித்சுர் ஆச்சாரிய நிரந்தர சிவத்யான நிர்தூத நிகிலாந்தராய நிகிலாந்தராயோபி சிஷ்டாச்சார பரிபாலனார்த்தம் வியாச்சிக்யாசித சாஸ்திர பிரதிபாத்யாம் பராம் தேவதாம் நமஸ்கரோதி ஓம் நம இதி. புரியுது இல்லையா? பகவத் பாதராயண பிரணீத பிரம்மசூத்திர நிகுரும்ப ரூபஸ்ய பிரம்மசூத்திராணி, நிகுரும்பம் நாம சமூக இத்தர்த்த நிகுரும்பம் நபும்சகலிங்க சப்த, பகவதா பாதராயணேன வியாசேன பிரணீதானி பிரம்மசூத்திராணி ஏதேஷாம் சூத்திராணாம் சமூக ஏவ வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்றோம். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம், இப்ப மீமாம்சா சாஸ்திரம் தனி இருக்க கேட்டா இதுவும் மீமாம்சை தான், உத்தர மீமாம்சா. வாக்கிய தாத்பரிய விசாரா உபனிஷத் வாக்கியானாம் தாத்பரிய விசாரா, வாக்கியானாம் தாத்பரிய விசாரா மீமாம்சா இத்தியுச்சது. அது வந்து பிரசித்தமா நம்ம மீமாம்சான்னு மட்டும் சொல்லும்பொழுது பூர்வ மீமாம்சை கிரகிக்கிறோம். அது கர்ம காண்டத்தில் இருக்கிற வாக்கியங்களுடைய தாத்பரிய விசாரம், இது பிரம்ம காண்டத்தில் இருக்கிற வாக்கியங்களுடைய தாத்பரிய விசாரம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ ரெண்டுமே மீமாம்சா சாஸ்திரம்னு சொல்லுவோம். அதனால அந்த பூர்வ மீமாம்சையை வியாவர்த்தனம் பண்றதுக்கு வேதாந்த மீமாம்சா சாஸ்திரஸ்யான்னு போட்டிருக்காரு. சாஸ்திரஸ்ய அது என்ன, இந்த பாதராயண பிரணீத பிரம்மசூத்திராண்யேவ அஸ்ய லோக அனுஜிகிருக்ஷயா அனுகிரகீதும் இச்சையா அனுகிரகீதும் இச்சையா பாஷ்யம் நிர்மித்சுஹு நிர்மாதும் இச்சுஹு ஆச்சாரியா நிரந்தர சிவத்யான நிர்தூத நிகிலாந்தராய, அந்தராயோ நாம விக்னஹ, நிரந்தர சிவத்யானேன நிர்தூத நிகிலாந்தராய, எல்லா விக்னங்களும் சர்வேஷாம் விக்னாஹ சர்வே விக்னாஹ தேஷாம் பிரநஷ்டாச்சேதபி தரி விக்ன விகாதார்த்தம் மங்களம் ஆச்சரதி அபேட்சதே. அது எடுத்து சொல்றார் விக்ன விகாதாய, விக்ன சம்பாவனையே கிடையாது அவருக்கு. என்ன நிரந்தர, ஆமா அதான் நிரந்தர சிவத்யான நிர்தூத நிகிலாந்தராய அபி తర్హి కిమర్థం మంగళం ఆచరతి ఇత్యుక్తే శిష్టాచార పరిపాలనార్థం వ్యాచిఖ్యాసిత వ్యాఖ్యాతుమిష్ట వ్యాచిఖ్యాసిత శాస్త్ర ప్రతిపాద్యాం పరాం దేవతాం నమస్కరోతి ఓం నమ ఇతి. ఇప్పుడు చూడారు, దహర విద్యానిష్ట అయం ఆచార్య, దహర విద్య దహర విద్యాయాం స్థిత అయం ఆచార్య, అతయేవ తస్యాం రూపసమర్పకం రతం సత్యం పరం బ్రహ్మేతి మంత్రం ఇహ భాష్యే పునఃపునరాదరాతిశయాత్ వ్యాఖ్యాస్యతి. இப்ப இவர் வந்த தஹர வித்யா உபாசக தஹரநிஷ்டா தஹர வித்யாநிஷ்டான்னு எப்படி தெரியறதுன்னா, அது ஒரு இத்திஹாசமா தெரிஞ்சுக்கலாம். பழைய காலத்துல சொல்றது அவர் தஹர வித்யோடு தான் இருந்திருக்காருன்னு சொல்லுவார் இல்லையா. அது மட்டும் இல்ல, அதுக்கு நிறைய சூச்சகங்கள் இருக்கு. ரிதம் சத்தியம் பரம் பிரம்மான் மந்திரம், இந்த மந்திரம் தஹர உபாசனைக்கு அங்கம் அங்கமா வச்சிருக்கு. அந்த மந்திரத்தை புனப்புன ஆதிராதிசயாத் வியாக்கியாசியதி இந்த கிரந்தத்துல. காமாத்தியதிகரணேச்ச ஸ்வயம் தஹர வித்யா ప్రియత్వాత్ సర్వాసు పరవిద్యాసు దహర విద్య ఉత్కృష్ట ఇది వక్ష్యతి. కామాది అధికరణం అధికరణం వరు అంగ కంఠత తే వదంతి దహర విద్య సర్వాపేక్ష ఉత్కృష్ట ఇది. అది ఒక స్తుతి స్తుతి పండ్రదుకు చెల్రారు. సర్వాపి విద్య ఉత్కృష్ట ఏవ పరంతు స్వేన యద యద సంసాధ్యతే తత్ర సర్వేషాం ఆదర విశేషో భవతి. తర్హి ఆదర విశేష సూచనార్థం స్తుతిం కృతవంతః ఆచార్యః తేన జ్ఞాయతే ఏతే దహర విద్యానిష్ఠాః ఇది. అతః స్వశాఖామ్నాత దహర విద్యాయాం విశేష్య నిర్దేశకేన పదేన సోపాస్యం నమస్కార్యం నిర్దిశతి పరమాత్మనః ఇతి. స్వశాఖ ఇప్ప పలశాఖయిల దహర విద్య చెల్లపట్టుకు ఛాందోగ్యం ఇరుక, అది సామవేద శాఖ బృహదారణ్యకం ఇరుక. ఇప్ప పల ఇడతలు ఇరుందాలుం స్వశాఖాయాం యా విద్యా ఆమ్నాత తత్ర అధికః ఆదరో భవతి ఖలు. తరి ఏతేషాం స్వశాఖ కా భవతి ఇత్యుక్తే తైత్రీయ శాఖ. అతః తస్యాం తైత్రీయ శాఖాయాం దహర విద్యా ప్రతిపాదకం యద్ వాక్యం తత్ర విశేష్య నిర్దేశకం యద్ పదం తత్ పదం భవతి పరమాత్మా ఇతి పదం. తత్ పదం స్వీకృత్య మంగళ శ్లోకం కరోతి. ఇవ్వ విశేషంగా నమకు అడి శ్లోకం పాతా తెలియదు. నమోహం పదార్థాయ ఓం నమోహం పదార్థాయ లోకానాం సిద్ధిహేతవే సచ్చిదానంద రూపాయ శివాయ పరమాత్మనే పోటిరుకారు లియా. ఈయన శివ పదం ఈశ్వర విషయతయా వ్యావర్తకం పదం, పరమాత్మ పదం తథా వ్యావర్తకం నస్యాత్ కదాచిత్, పరంతు శివపదం వర్తతే సా విశేష్యత్వేన స్థాపనీయమాసీత్, పరంతు తద్ విశేషణత్వేన స్థాపితం. పరమాత్మ పదం విశేష్యత్వేన స్థాపితం, అదుకే ఎన్నో ఒక కారణం ఏదావదు కారణం ఇరుకా యోచి ఎదిరికార్. ఇప్పటిదాం కారణం చొలలాం. స్వశాఖామ్నాత దహర విద్యాయాం విశేష్య నిర్దేశకేన పదేన. అత్ర కిం భవతి, ఉపాసనా విధాయకేషు వాక్యేషు ఉపాస్య దేవతాయాః అనేకాని విశేషణాన్ని ఉక్తాని భవంతి, తాని విశేషణాన్ని ఏన క్రమేణ ఉక్తాని తేన క్రమేణ సా దేవత తత్ర ఉపాస్యా భవతి ఇత్యేవ. తత్ర విశేష్యం విశేషణం సర్వం భవతి. తావన్మాత్రం నా, అదిల ఇన్నోరు విశేషం, ఒరు ఉపనిషత్తుల ఒరు ఉపాసన ఇరుకుం, అంద ఉపాసన ఇన్నోరు ఉపనిషత్తులయం ఇరుకుం, అది కొంచెం వ్యత్యాసమా ఇరుకుం. అనా సమానం ఇది ప్రత్యభిజ్ఞా భవతి, తదేవ ఉపాసనం అత్రాపి ఇదం ఉక్తం ఇది ప్రాయేణ విశేషణాది సామ్యేన యదా తదేవ ఇదం ఇది ప్రత్యభిజ్ఞా భవతి తదా కిం కర్తవ్యం ఇత్యుక్తే గుణోపసంహార కర్తవ్య. ఇదం పదం మనసి స్థాపనీయం. గుణోపసంహార పాదం నరు పాదమే వరు తృతీయాధ్యాయతుల గుణోపసంహార పాద ఇది తత్ర తృతీయ పాద. తత్ర అనేకాని ఉపాసనా వాక్యాన్ని చింతితాని ప్రాధాన్యన కిం ఉపయోగ కహ ఉపయోగ చింతనస్య ఇత్యుక్తే ఏకత్ర ఉపాసనం అన్య ఉక్తం ఉపాసనం అన్యత్ర ఉపాసనం తత్ర భిన్నం వా అభిన్నం వా ఇత్యాది విచార. యది అభిన్నం తర్హి కిం కర్తవ్యం, గుణానాం ఉపసంగ ఉపసంహార ఉపసంహారో నమ సంగ్రహ సంగ్రహం పడనం. ఏనా ఒరే ఉపాసన తానే, ఇది పూర్వమీమాంసైన అప్పటిదా. అగ్నిహోత్రాదిగల్ సర్వశాఖ ప్రత్యయన్యాయం చెల్లు, అది అగ్నిహోత్రాదిగల్ ఒరు శాఖలు ఇరుకు ఇన్నొరు శాఖలు ఇరుకు చిన్న వ్యత్యాసంగా ఇరుకున్నా ఇంక చొల్లాద ఒక అంగం అంగ ఇరుకున్నా అది ఎడుతుకణం. ఎనక్కి ఇవ్వుదా అప్పటి ఇల్ల సర్వం సంహ ఉపసంహర్తవ్యం ఇత్యస్తి. తద్వదేవ అత్రాపి యాని విశేషణాన్ని అన్యత్ర ఉక్తాని తాని సంగ్రహీతవ్యాని. అస్తు మయా గుణ గుణ ఇత్యుక్తం ఖలు తదర్థం ఉక్తం, అత్రాపి ఆగమిష్యతి. స్వశాఖామ్నాత దహర విద్యాయాం విశేష్య నిర్దేశకేన పదేన సోపాస్యం నమస్కార్యం నిర్దిశతి పరమాత్మన ఇతి. శ్రూయతే హి తైత్రీయోపనిషది తస్యా శిఖాయా మధ్యే పరమాత్మా వ్యవస్థిత ఇతి. ఇదెంగ ఇరుకు తైత్రీయోపనిషత్తుల? ఆమా, ఇప్ప ఇంత ప్రసిద్ధ తైత్రీయోపనిషత్తుల మూడు వల్లి ఇరుకులే అంగే వరాదు. నారాయణోపనిషత్తులు మహానారాయణోపనిషత్తులు వరు, అదం తైత్రీయ శాఖ సంహితాంతర్గతమేవ ఇది కృత్వా తైత్రీయోపనిషత్తు చూడారు ఇవరు. తైత్రీయోపనిషత్ అంగ అంద ఇంద దహర విద్య వరద இங்க இல்ல, இந்த சீக்ஷாவல்லியிலும் பிரம்மானந்த வல்லியிலும் பிருகுவல்லியிலும் கிடையாது, அப்புறம் வரும், அங்க வரும். இது கேச்சனா இப்போ ஏவஞ்ச பரமாத்மனே நம இது விசேஷம் கிருத்தமஸ்தி. ஓம் பரமாத்மனே நம முக்கியான்வயம் ஆயிடுத்து, பாக்கி எல்லாம் விசேஷணம். தத்ர சிவாயா இது கிமர்த்தம் வக்தவியம் இது தளகிருத்தியம் இவ பிரதர்ஷயந்தி. தளகிருத்தியம் இவ இது கிமர்த்தம் மையா உத்தம் இத்தியுக்தே, இதம் ஒண்ணும் லட்சணம் ஒண்ணும் இல்லையே, லட்சணம் ஒண்ணும் இல்லையே. அப்ப ஏன் தளகிருத்தியம் சொல்லணும்னு கேட்டா, எங்கேயா இருந்தாலும் லட்சணமோ அலட்சணமோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், விசேஷணசிய வியாவர்த்தகத்துவம் வக்தவியம். ஒரு விசேஷமா இருந்தால் அது வியாவர்த்தகமா இருக்கணும். அது தத்ர கதாச்சித் சர்வேஷாம் விசேஷணானாம் வியாவர்த்தகத்துவம் ந சியாதபி, ததாபி கிம் பவதி அந்யயோக வியாவர்த்தகம் அயோக வியாவர்த்தகம் ரெண்டு விதமா இருக்கு. அது அந்யயோக வியாவர்த்தகமா வியாக்கியானம் பண்ண முடியும்னா அப்படியே பண்ணணும், அது முடியாதுன்னா அயோக வியாவர்த்தகம். இத்தியுக்தே தத் விசேஷணம் அவசியம் அஸ்தி இது தஸ்ய விசேஷணஸ்ய யோகா அவசியம் பவத்தியேவா இது உச்சதே. அயோக வியாவர்த்தக ரெண்டு விதமா வரலாம். அத்த தூ அந்யயோக வியாவர்த்தகமேவ இதம் விசேஷணம் இது குதா கேச்சன ச பரமாத்மா சிவாத் அந்யா இது கதயந்த பரான் பிரமயந்தி தது அனுவர்த்தனேன சாதவோ மா பிரமேயு பிரமீஹு இது அபிப்ரேத்திய விஷினஷ்டி சிவாயா இது. அது பரமாத்ம சப்தேன கா தேவதா விசேஷா கிராஹ்யா இத்துக்தே சிவா கிராஹ்யா இது அபிப்ராயேன விசேஷணம் தீயதே. தஹர வித்யோபாஸ்யா பரமாத்மா சிவ ஏவ இத்யாச்சாரியா சாரீரகாதிகரணே நிபுணதரம் உபபாதயிஷ்யதி அந்யத்ர அதிகரணேஷு சிவ ஏவ கிராஹ்யோ வா அன்யஹ குதோ ந கிரஹீதும் சக்யதே இதி விஷயே நிரூபணம் பவிஷ்யதி. ஆயிடுத்து பரமாத்மனி தத்ர ஆக்ரஹ விசேஷஹ அஸ்தி இதி ஞாயதே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற சில மேல் சில விஷயம் மேல் விஷயங்கள் இருக்கு, இதானிம் மாஸ்து. கிஞ்சித் வியுத்பத்தி உக்தவந்தஹ சிவசப்தஸ்ய வசகாந்தௌ இதி தாதோஹ வர்ணவ்யத்யேன சித்த சிவசப்தஹ ப்ருஷோதராதிஹி இருக்கு. ப்ருஷோதராதி கணே யோஜனியா அஸ்தி அன்யாகதிர் நாஸ்தி இதி. அதஹ ஹிசி தாதோ சிம்ஹசப்தஹ வசகாந்தௌ சிவஸ்மிருதஹ வர்ணவ்யத்யேத சித்தாஹ பஷ்யக கஷ்யபோ யதா பிரசித்தமா இருக்கு. ஹிசி தாதுலிருந்து சிம்ஹம் வித்தியாசமா வந்திருக்கு அக்ஷரம், அந்த மாதிரி வசகாந்தௌ சிவஹான்னு வந்திருக்குன்னு. இது ஒரு விதமான வித்பத்தி. இன்னும் சொல்லலாம், ஷீதாது இருக்கு, ஷீதாதுலிருந்து ஏதோ வன் பிரத்யமோ ஏதோ ஒன்று இருக்கு சிவஹான்னு வரும். ததுபரி அத்த ஏதேபி லிகந்தி சமேதயதி இது வியுத்பத்தியந்தரம் தூ சிவசப்தாத் சுபவாச்சினா, சுபவாச்சியாக சிவசப்தம் இருக்கு, மங்களவாச்சியாக இருக்கு இல்லையா. ததா தத்கரோதி இது நியந்தாத் பச்சாத்யச் பிரத்யேன பச்சாத்யச் அப்ப சிவஹான்னு வரும். அந்த அச்பிரத்தயம் போட்டா வித்தியாசம் ஒன்றும் கிடைக்காது, அப்படிதான் இருக்கும். அச்பிரத்தயன லபியதே. அஸ்து சிவசப்தஸ்ய வித்பத்தி உக்தாதை. அனந்தரம் இன்னும் விசேஷணங்கள் இருக்கு, என்னென்ன இருக்கு? லோகானாம் சித்தி ஹேதவேன்னு இருக்கு, சச்சிதானந்த ரூபாயான்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்றார், பரமாத்ம சப்தேன ஏவம் பரமாத்ம சப்தேன தைத்திரியோபனிஷதாம்நாத தஹர வித்யோபாஸ்யதயா சிவசப்தேன தத்ரத்ய மகேஸ்வராதி சப்த பிரதர்சித பரமேஸ்வர ரூபதயா ச அவகமிதஸ்ய நமஸ்காரியஸ்ய உபனிஷதந்தராம்நாத தஹர வித்யா குணோபசம்ஹாரேண க்ரியமாணம் க்ரியமாண அனுசந்தான சூச்சனாய. நான் சொன்னேன் இல்லையா, உபனிஷதந்தரத்துல இன்னும் மத்த சில உபனிஷத்துல எல்லாம் இருக்கிற தஹர வித்தியும் அங்க இருக்கிற குணங்கள் எல்லாம் சேர்க்கணும். இங்க குணோபசம்ஹாரம் கிருத்துவா குணோபசம்ஹாரேண க்ரியமாண அனுசந்தான சூச்சனாய, க்ரியமாணம் அனுசந்தானம் உபாசனம் தஸ்ய சூச்சனாய உபநிஷதந்தராம்நாத தஹர வித்யா பிரகரண கதை கதைர் அர்த்தைர் விஷினஷ்டி ஓம் இத்யாதி. அந்யத்ர உபநிஷத்சு வித்தியமானமபி தஹர வித்யா பிரகரணே வித்தியமானாக அபி குணாக, அங்க இருக்கிற குணங்களும் சேர்க்கணும்னு சூச்சனை பண்றதுக்கு தத்ர வித்தியமானமபி கிஞ்சித் விசேஷணம் ஸ்தாபயதி விஷினஷ்டி ஓம் இத்யாதிபிஷ் சதுர்பிர் விசேஷணைஹ. ஓம் சப்தஹ, ஓம் இது சப்தஹ பிரம்ம வாச்சக தஸ்ய வாச்சக பிரணவஹான யோகசூத்திரத்திலையும் இருக்கு. ஓம் இது பிரம்ம வாச்சக, ஓம் இது பிரம்மா இத்தியாதி ஸ்ருதேஹே நிதிரா. அஸ்து இந்த தஹரோபாசனமென்றது யஃப் புனரேதம் த்ரிமாத்திரேண ஓம் இத்தியேதேனைவ அக்ஷரேண பரம்பிரம் பரம்புருஷம் அபித்யாயித இத்யாதர்வணோபனிஷதி தஹரோபாசனா பரபிரம்ம வாசகேன த்ரிமாத்திரேண பிரணவேன ததனுசந்தானபூர்வகம் கர்த்தவ்யா இது விதானாத் ததாம்நாத குண விசேஷ உபசம்ஹாரேண அனுசந்தானம் சூசிதம். இப்போ ஓம் நமஹான தஹரோபாசனையில ஓம் நமஹான்னு சொல்லணும்னு எங்க இருக்குன்னு அதர்வணோபனிஷத்துல யஃப் புனரேதம் த்ரிமாத்திரேண ஓமித்தேதேனைவ அக்ஷரேண பரம்புருஷம் அபித்யாயிதான் இருக்கு. இது வந்து தஹரோபாசனம் என்றதுனால அங்க ஓம் இருக்கு இல்லையா, அப்ப அதுவும் அது இங்க சேர்க்கணும்னு காமிக்கிறதுக்கு தத் சூச்சனம் கிருதம். இதப்புறம் அகம் பதார்த்தாய, அகம் பதார்த்தாய இத்தியசிய, அகம் சொன்னா நம்மளே தானே நம்ம அகம் சொல்லுவோம், யஹ வக்தா சைவ அகம் சப்தசிய அர்த்தா. தரி ஜீவாத்மா கிரகீதவியோ பவதி, பரமாத்மனஹ ஸ்துதி காலே அகம் இது கதம் உபயுஜ்யதே இது சாமான்யதஹ சங்கா பவத்யேவ. தத்ர உச்யதே அகம் பதார்த்தாய இத்யஸ்ய ஜீவே பிரயுஜ்யமானஸ்ய அகம் பதஸ்ய, ஜீவே பிரயுஜ்யமானஸ்ய அகம் பதஸ்ய அந்தராத்மத்வேன அபரிச்சின்ன உபாசக அகம் பத அகம் உபாசக அகம் பாவ பர்யவசானாஸ்பதத்வேன வா முக்கியார்த்த பூதாயேத்யர்த்தஹ. அகம் இத்யஸ்ய கதம் வியாக்யானம், அகம் பதார்த்தாய இத்யுக்தே த்வேதா வியாக்யானம் கர்த்தும் சக்யதே. அகம் இதி சப்தேன சாக்ஷாத் ஜீவஹ உச்யதே, பரந்து ஜீவ அந்தர்யாமி அபி உச்யதே. ஜீவஸ்ய அந்தர்யாமி பரமாத்மா பவதி பரமேஸ்வரஹ, சஹ அபி அகம் பதார்த்தேன கிரஹீதும் சக்யதே, ததபிப்ராயேன அகம் பதார்த்தாய இத்யுக்தம் இது ஏகம் வியாக்யானம். அதுவா ரெண்டாவது வியாக்யானம், அபரிச்சின்ன உபாசக அகம்பாவ பர்யவசானாஸ்பதத்வேன வா சஹ உபாசகஸ்ய அகம்பாவ. உபாசகஸ்ய அகம்பாவம்னா என்னது, உபாசனா காலே இந்த இந்த உபாசனைகள் எல்லாமே அகம் இது கிரகணம் அகங்கிரகோபாசனம்னு இருக்கு. விசேஷமா இந்த தஹரோபாசனங்கள், தஹரோபாசனம், சாண்டில்ய வித்யா, இந்த மாதிரி உபனிஷத்துல நிறைய உபாசனங்கள், ஏதேஷாம் உபாசனானாம் அகங்கிரகோபாசனம் இது நாம வர்த்தது. அது என்ன காரணம், அகம் இது பரமாத்மா கிரகீதவியா. இது அத்வைதிகளுக்கு மட்டுமில்ல, ஜீவபிரம்மா ஐக்கியவாதினாம் பக்ஷே தத்ர ஆச்சரியம் நாஸ்தி பவது நாம. ஏ ஜீவபிரம்ம பேதவாதினா தைரபி தத்ர அகங்கிரஹ இது விசிஷ்ய அங்கீகிருதாக வர்த்தது. ஆத்மேதி து உபகச்சந்தி கிராஹயந்தி சானுர் அதிகரணம் நாலாவது அத்தியாயத்தில் வரும். அங்க ஏதேஷு உபாசனேஷு அகம் இது அனுசந்தானம் விவக்ஷிதம் அஸ்தி. விசிஷ்ய அத்த இதமபி ஏகையா ரீத்யா சிவாத்வைதம் இது உச்சதே கலு. தத்ர கிம் பவதி, சிவ சிவஸ்ய யத் சிவத்வம் அசாதாரண விசேஷாஹ தே அஸ்ய உபாசகஸ்ய ஆயாந்தி இது மோக்ஷே இது இஷ்யதே. தர்ஹி ததர்த்தம் கிம் பவதி, சயேவ அஹம் இது சிந்தனம், சஹ பின்னோ வா அபின்னோ வா பவது அஹமேவ இது சிந்தனம், சிந்தனம் கர்த்தும் சக்யதே கலு. சிந்தனேன கிம் பவதி தத்கத குணாஹ ஆயாந்தி சிவத்வம். தர்ஹி அயம் உபாசகா யதா ததா நிரந்தரம் அனுசந்தானம் கரோதி தேன அனுசந்தானேன அந்த அவனுடைய அந்த உபாசகனுடைய அகம் பதார்த்தம் அந்த என்ன குறிப்பிட்ட ஒரு ஒரு வியக்தியில் நிற்காது, அது அபரிச்சினமா போயிடும். சங்கோச்சம் தெக்துவா பரிச்சேதம் பரித்தெஜ்ய அபரிச்சின்னம் ஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தை அடைய போறதுன்னு. அப்பேற்பட்ட அகம் பதார்த்தம் இந்த அகம் தேவதத்தா அகம் யஜ்ஞதத்தா அந்த அகம் பதார்த்தம் இல்லை, அது வந்து பிராகிருத அகம் பதார்த்தம். அந்த பிராகிருத அகம் பதார்த்தத்தை மனசுல வச்சுண்டு இவர் விசேஷணம் போடல, அது ததா நாஸ்தி. கிம் தர்ஹி கதம் லிகந்தி பஷ்யந்து, அபரிச்சின்ன உபாசக அகம்பாவ பர்யவசானாஸ்பதத்வேன, இந்த உபாசனை அங்க போய் பரியவசானிக்கும், அப்படி பரியவசானிக்குமா, அதனால ததபிப்ராயேன ஆஸ்பதத்வேன வா முக்கியார்த்த பூதாயா ஏவஞ்ச முக்கியார்த்த ஏவா. இதெல்லாம் முக்கியார்த்தம் விட்டு வேற அர்த்தம் சொல்றதுன்னு நினைக்காதீங்கோ, இதுவும் முக்கியார்த்தம் தான். தத்ர விற்பத்தி விசேஷ கல்பனியா இது விசிஷ்டாத்வைதினாம் சம்பிரதாயேபி அஸ்தி அகம் சப்தஸ்ய அந்தர்யாமி பர்யந்தம் ஷரீரவாச்சக சப்தானாம் ஷரீரி பர்யந்தத்வம் ஒரு அது வாக்கியார்த்த விஷயம், அது அப்புறம் சொல்ல. முக்கியார்த்த பூதாயா இத்தர்த்த அனேன ய ஏஷோந்தர் ஹிருதயே ஆகாஷஸ்தஸ்மின் சேதே இது பிருஹதாரண்யக உபநிஷதாம் நாததஹர வித்யா பிரகரண கதே அகமே வேதம் சர்வம் சர்வோஸ்மீதி மன்யதே சோஸ்ய பரமோலோக இது வாக்கியே ஸ்ருதஸ்ய அகம் பதஸ்ய ததா மன்யமான ஜீவாந்தராத்மனி ததீய அபரிச்சின்ன அகம்பாவ பர்யவசானாஸ்பதே வா சிவே பர்யவசானாத். புரியுறதா, பிருதாரண்யத்துல இந்த தஹர வித்யா பிரகரணம் ஒரு பிரகரணம் வருது, அந்த பிரகரணத்துல அகமே வேதம் சர்வோஸ்மீதி மன்யதேன உபாசகன் உபாசகா ததா மன்யதே இது சோசிய பரமோலோகா. இப்படி எல்லாம் ஏன் சொல்றது, சும்மா அர்த்தவாதம் இல்லை, ததா அனுசந்தானம் கர்த்தவியம் இது தேன உபாசகேன. இப்ப என்னாச்சுன்னா இந்த மாதிரி உபாசனங்கள் இந்த வைதிக உபனிஷத்துல சொல்லப்பட்ட உபாசனங்கள் ஒன்றும் இப்போ சம்பிரதாயத்துல இல்லை, போச்சதெல்லாம். இப்ப தாந்திரிக உபாசனங்கள் தான் பாக்கி இருக்கு, வைதிக உபாசனங்கள் இப்போ இல்லைங்கிற மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா அது புஸ்தகத்தில் இருக்கிறதுனால மட்டும் பண்ண முடியாது, அது ஒரு சம்பிரதாய பரம்பரை இருக்கணும், இது படிச்சு பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்னா விசாரம் தான் பண்ண முடியும், வாக்கியார்த்த விசாரம் பண்ணலாம், அதனாலையும் ஒரு பலம் இருக்கு. சும்மா இதுக்காக இல்ல, வாக்கியார்த்த விசாரேண அபி சோ கிம் அர்த்த சஹ அர்த்தஜ்ஞஹ அர்த்தஜ்ஞஸ்யாபி ஃபலம் பவதி இது உச்சதே கலு வேதார்த்த விசாரஸ்யாபி ஃபலம் வர்த்ததே அத தாவத் வா குர்மஹ. அஹமே வேதம் சர்வோஸ்மீதி மன்யதே சோஸ்ய பரமோ லோக இதி வாக்கியே ஸ்ருதஸ்ய அஹம் பதஸ்ய ததா மன்யமான ஜீவாந்தராத்மனி ததா மன்யமான ஜீவாந்தராத்மா பரமாத்மனி அஹம் இது அஹங்கிரஹ அஹங்கிரஹம் குருவன் யஹ ஜீவாத்மா தது அந்தராத்மனி யஹ ஜீவஹ தஸ்ய அந்தராத்மா தஸ்ய அந்தராத்மனி அதுவா பூர்வோக்தரீத்யா ததீய அபரிச்சின்ன அஹம்பாவ பர்யவசானாஸ்பதே வா சிவே சிவே பர்யவசானாத் ததாம்நாத குண விசேஷோபசம்ஹாரேண அனுசந்தானம் சூசிதம். இப்போ அதர்வணோபனிஷத்தில் இருக்கிற குணங்கள் எல்லாம் சேர்க்கணும் என்றது ஓம் நம ஓங்கார பிரயோகத்தினால சூச்சனம் பண்ணார். அந்த மாதிரி அகம் பதார்த்தாயான்னு சொல்றதுனால பிருகதாரண்யகத்தில் இருக்கிற குணங்களும் சேர்க்கணும்னு வந்துருது இல்லையா. ததேவ தாவதேவ இத்தப்புறம் லோகானாம் சித்தி ஹேதவே இத்தியஸ்தி இத்தியஸ்ய கோர்த்தா தஹரோபக தஹரோபாசகாபிலஷித சகலலோக பிராப்தி ஹேதவே இத்தியர்த்தா இது லோகானாம் இது சாமானியதா லோகானாம் மகாஜனானாம் இது அத்த விவக்ஷா நாஸ்தி அது தப்புன்னு இல்லை இருந்தாலும் சர்வேஷாம் அனுகிராக ஏவ பரமாத்மா அதாபி விசிஷ்ய இதானி தஹரோபாசன பிரசங்கே தனுசாரேண வியாக்கியானம் கர்த்தவியம் இது கிருத்வா லோகானாம் சித்தி ஹேதவே இத்தியஸ்ய தஹரோபாசகாபிலஷித சகலலோக பிராப்தி ஹேதவே இத்தியர்த்தான்னு வியாக்கியானம் பண்ணார். ஏதேன தத்ர பஹு வர்த்ததே யைஹ இஹ ஆத்மானம் அனுவித்ய விரஜந்தி ஏதாம்ச்ச சத்யான் காமான்ஸ்தேஷு சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி இத்யாதி சாந்தோக்யோபனிஷதி தஹரோபாசகஸ்ய சர்வலோகாவாப்தி ஃபல சங்கீர்த்தனாத் ததாம்நாத குணவிசேஷோபசம்ஹாரேண அனுசந்தானம் சூசிதம். சாந்தோக்யத்தில் இருக்கிற குணங்களும் சேர்க்கணும் என்றது இதனால ஏதேன சூசிதம் அஸ்தி
3: தத்ர அபேதஹ அஸ்தி திருஷ்டஹ இதி காரணாத் விசேஷணானாம் யோஜனம்
2: க்ரியதே. ஏவம் தஹர வித்யைவ சாபி சாந்தோக்கியத்திலயும் இருக்கு, பிருஹதாரண்யகத்திலயும் இருக்கு, அதர்வணோபனிஷத்திலயும் இருக்கு, தைத்திரியத்திலயும் இருக்கு, எல்லாமே சர்வம் யோஜயித்வா உபாசனம் கர்த்தவியம் இது ஆரம்பே ஏவ ஏதேன வியாக்கியானேன ஜ்ஞாயதே. அனந்தரம் கிம் அஸ்தி சச்சிதானந்த ரூபாய சத் சித் ஆனந்த பரமாத்மா சத்ரூபா சித்ரூபா ஆனந்த ரூபா இது பிரசித்தம். சத் என்ன சத் இத்துக்தே வித்தியமானம் எஸ்ய யஹ காலத்ரயேபி அனுவர்த்ததே ஏகரூபேண சஹ சத் இத்யுச்சதே. சித் இத்யுக்தே ஞானஸ்வரூபா சித் ஞானம் சிதி சஞ்ஞானே இதி தாதுஹு சித் நம ஞானம் ஆனந்தஸ்து பிரசித்தா ஆனந்த ரூபாய இத்யாதிகம் அஸ்தி சச்சிதானந்த ரூபாய தத்ர கிஞ்சித் வியாக்யானம் அஸ்தி வா.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.